0: மொழ சுஜே. மொழி ஆரா நோக்கி, நின் தபசின் சக்தி கொண்டு மாத்திர இவனை நமக்கு திச்சு கிட்டியது. மொழங்கி வந்தே. இனி மோள் கரையண்ட, தே நின் செருக்கன் இவனி நின்றா.
1: மோனே, இனி எந்த பொன்னுமோள் ஒரு நிமிஷம் போல இங்க இருந்தூடா. நீ செந்தூர் அவளை நிறைய தொழுவிக்க.
2: എന്റെ വിവാഹമാണ്.

தட சும்மா இருடாசில் நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெருவன் ஜாக்பாட் பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டு கொண்டா ஐ ஐ நோ